0: பாத்துமா டி பாத்தி
1: பெண்ணாய பெற்ற புள்ளே தங்கத்தின் பணி
0: பாத்தி
1: கண்ணாடி சில்லு வெள்ளே கண்ணு குத்தலே கண்ணீரின் வெண்மை உள்ளோர் உள்ள குத்திரி.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா.
1: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Sign up at the Chrome!

0: எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த பேர் வரையிருந்த
1: நீ அன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கே செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்லை எனக்கு பிடிச்சது.

சொல்லி அரணேவா ஒந்தேவா இத்திரி தேரும் கொண்டு இத்திரி பாலும் கொண்டு அங்கனோடு இங்கனோடு அங்கனோடு இங்கனோடு ஓடோடி ஓடோடி